0: தேனிசை அரங்கம்.
1: தேனிசை அரங்கம்
0: காலைதோறும்
1: 7 மணி முதல் 8 மணி வரை.

0: தாளம் வானொலி
1: எஃப்எம் தாளம்
2: எஃப்எம் தாளம்
1: வானொலி வானொலி
0: வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சனிக்கிழமை காலை 7 மணி. 94.6 மற்றும் 98.2 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனிசை அரங்கம் எனும் நிகழ்ச்சி. காலை 8 மணி வரை இனிய பாடல்கள், நல்ல சிந்தனைகள், ராசி பலன்கள் மற்றும் உங்கள் அன்பான பாடல் அர்ப்பணிப்புகளுடன் நேரலையில் உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் அன்பு புவனேஸ்வரி. புதிய நாளை இறை நம்பிக்கையோடும் மன நிறைவோடும் தொடங்குவோம். எல்லாருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் பெருகவும் உள்ளங்களில் அமைதி நிலவவும் வேண்டிக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் பக்தி பாடலை கேட்போமாக.

காலை தென்றல் உடலை தொடட்டும், இனிய இசை உள்ளத்தை தொடட்டும். அடுத்த பாடலை கேட்போம். பூவேசின் பூவே உங்களுக்காக.

0: தேனிசை அரங்கம்.
1: தேனிசை அரங்கம்
0: காலைதோறும்
1: 7 மணி முதல் 8 மணி வரை.
2: The best songs on the radio. This is my only favorite station.
3: RM3 Manoranjan Radio.

காலை நேரத்தில் கிடைக்கும் புத்துணர்ச்சி நாள் முழுவதும் நம்மை உற்சாகமாக வைத்திருக்கும். சில நிமிட நடைப்பயிற்சி, சுத்தமான காற்று மற்றும் இனிய இசை, இவை மூன்றும் வாழ்க்கையை அழகாக்கும் எளிய மருந்துகள். வானொலி நேயர்களே, சந்தோஷமாக இருங்க. இன்னைக்கு சனிக்கிழமை. அடுத்த பாடல் ஹரிஹரன் குரலில் உன் பேர் சொல்ல ஆசைதான் கேட்டு மகிழுங்கள்.

மழை தென்றல் வீசுது, கனவுகள் என்று மலருது. இசையோட நாளை தொடங்கினால் இனிமை எங்கும் நிறையுது. அடுத்ததாக தமது 65வது பிறந்த நாளை கொண்டாடும் திரு வாசன் சக்கரவாணன் அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி ராஜேந்திரி அருள் வருள் பூவல்லி அடுத்த பாடலை கேட்டுள்ளார்கள். மேலும் யூ செங்காது அவர்களின் 15வது பிறந்த நாளையொட்டி நேஹா விக்கி ஆரியன் தாத்தா அப்பாய் அனான் சான் செங்காடு குடும்பத்தினர் அடுத்த பாடலை கேட்டுள்ளார்கள். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் உங்களுக்காக வழங்குகின்றோம். பச்சை நிறமே கேட்டு மகிழுங்கள்.

குடும்பத்துடன் செலவிடும் நேரம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம். காலையில் ஒன்றாக அமர்ந்து பேசும் சில நிமிடங்கள் கூட உறவுகளை மேலும் அழகாக்கும். அடுத்த பாடல் சுகினாம் ஊரை சேர்ந்த சிறுமி சிறுவன் அவர்களுக்கு அரசி அஸ்வன் அவலன் கவின் செல்விதா ரிஷன் நகில நவீனா மற்றும் ரங்கசாமி சிறுவன் குடும்பத்தினர் அடுத்த பாடலை கேட்டுள்ளனர். அடுத்த பாடலை நாம் மங்கையர்கரசி சார்பாக நீலா சாகா கிருஷ்ணா லக்ஷ்மி மேகவாணி கேசன் நடராஜ் கவி மற்றும் சச்சின் பரீட்சித் ஆகியவர்களுக்கு அடுத்த பாடலை வழங்குகின்றோம். நாளை திருமண நாளை கொண்டாட இருக்கும் சந்தி காளியப்பன் அவர்களுக்கும் அடுத்த பாடலை வழங்குகின்றோம். இவர்கள் அனைவருக்கும் நமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் உங்களுக்காக

அடுத்த பாடலை ரூரிஸில் ஊரை சேர்ந்த பிள்ளை யுவராஜ் பிள்ளை கார்பனன் பிறந்த நாளையொட்டி அவர் அம்மா சர்வினி, அப்பா துரைராஜ், அன்னை சாம்பசிவம், அத்தை தனி, அம்மாய் விமலா, மாமி ஜெசன், கோவிலா, லிவிஷ்கா, பிள்ளை மற்றும் கற்பனன் ராமசாமி குடும்பத்தினர் அடுத்த பாடலை கேட்டுள்ளனர். நண்பர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொரிஷஸ் வானொலி தேனிசை அரங்கம் எனும் நிகழ்ச்சி. இந்த இனிய காலை நன்னாளாக மாறட்டும். அடுத்த பாடல் உங்களுக்காக மலரே மௌனமா கேட்டு மகிழுங்கள்.

விஜய ராசி பலன். மேஷம் வெற்றி. ரிஷபம் நம்பிக்கை. மிதுனம் மகிழ்ச்சி. கடகம் அமைதி. சிம்மம் முன்னேற்றம். கன்னி சாதனை. துலாம் சமநிலை. விருச்சிகம் துணிவு. தனுசு வாய்ப்பு. மகரம் உழைப்பு. கும்பம் புதுமை. மீனம் அன்பு. இப்போது ராசிகளுக்கெல்லாம் ஒரு இனிய பாடலை வழங்குகின்றோம். இப்பாடலை லெஸ்காலிய ஊரை சென்ற ராஜு ராய்கன், குமிலா தேவி, ருதேசன், ஜெஷினி, ஆதவன், அமாய் நாட்கி அவர்களுக்காக அடுத்த பாடலை வழங்குகின்றோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனிசை அரங்கம் எனும் நிகழ்ச்சி.

அடுத்த பாடலை சாம்பசிவா பாப்பா சாமி குடும்பத்தினருக்காக வழங்குகின்றோம். அன்பு நண்பர்களே, இன்னிசை இன்றைய தேனிசை அரங்கம் என்னும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. இந்த அழகிய சனிக்கிழமை காலையை எங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுங்கள். பெற்றோருடன் பேசுங்கள். ஒரு கப் தேநீருடன் உங்கள் அன்பிற்குரியவர்களுடன் அழகான தருணங்களை உருவாக்குங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.

பின்னாடி ரெண்டு பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க கண்ணை மண்ண தூவிட்டு நீ என்ன பாக்குறது பேசுறது இதெல்லாம் உன்னோட சாமர்த்தியம். நான் காலேஜ் போறதுல கம்ப்யூட்டர் கிளாஸ் போறதுல எப்படியாவது ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒதுக்கி உன்கிட்ட வந்து பேசுறேன். அதுக்குள்ள எவ்வளவு லவ் பண்ண முடியுமோ லவ்